லக்கி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய லாக்ல பெறுவோம் ஜாக்பாட் பிறகு இந்த பட்டணம் சொந்தமாக்கி போட்டி கட்டுவோண்டா.

0: கேட்டா தம்புறீங்களா? கைரேக பழிக்க போகுதுன்னு தெரு தெருவா லொங்கு லொங்குன்னு தேவாங்காட்டம் அலையற என் கை காசெல்லாம் பறிச்சுக்கிட்டு கேமரைய ஆடுறீங்க.
1: சார்தான் உட்காருப்பா.
0: என்னது ராவா, அவ்வளவுக்கு குப்புனி ஏறி போச்சா? இல்ல வர்ற ஆத்திரத்துல ஆம்பளைன்னு கூட பாக்காம உனக்கே தாலிய கட்டி போடுவேன். சிரிக்கிற, நொந்து போயிருக்கிற, வந்து கவனிக்க வேண்டாம்.

0: தேடியலையற உங்களுக்கு தோதா, தேடி குடிக்கிறோம் வாங்க எங்க ராஜா.
1: எனக்கு தோதா அவ்வளவு லட்சணமா ஊத்தி கடப்புறா.
0: தேடியலையற உங்க